ஹைதராபாத் தேகா கலிஃபோர்னியாக்கு அரிசோனாக்கு அங்கே நிறையா வருவேன் கேட்டால் ஹாமசன் மஹ்தி ஹவுதீஸ் இசனைக்கு மத்தேக்கு கண்டா சென்சுவன் கண்டுதாய் பார்த்து போனே மெக்சிகான் கிரவுல் தோட்டை கொரியா தான் கொஞ்சூசியா இசன சீரன் யாரிச்சன் அய்சன சீரன் ஹாதி சொல்லி உனாதி சொல்லி திசவா Ачалден, башкалка Рахмадан, Хаубак Утон Хартык, Барген Пасан, Гасия Мерап, Гасия Чохня, Гасия Резина Визия, Это Гасия Бедуминен, Фамилия, Это Хаубак Визинен, Дяй, Дой, Дой, Дой, Дой, Дой, Дой, Хуасан, Нандига Леко, Хуанка Кубидетти, Гинасан, Гасия, Lambia Retti, Pasha Seguinen, Lambia Rego Usate Itai, Lambia Usate Itai, Densian Usate Itai, Tente, Avila Cipe, Vato Vato Vato Vato, Utoak, Utoak, Katsan Gatai, Dice, Zipraio, Trippa, Digo, Ge, Dinien, Lio, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, La, Azkari, Anakon, hemen da, Anakon, sarri behinau, jarri txabitzen. Sarri behinau, maulen, kantu zaizan, eutxaruken, arezken, petrotzu mutatu, afera hori denean. Egon, gazin, gazin, atxalaskari ginek, eta noizuet, egon mundusia, etxatik ginen, hendu izan ginen, eta etxeatri etxean mazte gabinetan nahi bali bau maureko zerretin ezak uren izan bizkide boka nore gukide bizen zak konten guk espesala perste bat neantan joiteniz eta nozen kantu txurerako kantu xahar bat ni beti xaharretik gabin izan beti Ego gare beti gobia da, kutsu egotia da. Da, eskorako kanto horrek jasotan,